சம்மேளான் திகா புலு பாகை வக்து இந்தோனேஷிய வாரத் பிரபடாப்பா சாராயன் காமி சாஜிகா உந்து பாகி ஹரி நியரல்ல சபகாய் வரிக்குத் வார்த்தா வரித்தா லாகு இன்ஸ்ட்ருமெண்டாலியா லாகு கொமெண்டார் லாகு ராக்கியாத் அஜாரா ஸ்பாட்லைட் திசுசுத் ஒலி பிரபடாப்பா புவா லாகு நான் ஃபிலிம் தான் சப்பர்த்தி அங்க வியாசா காமி மங்கா கேரி நிங்கான் அச்சாரா பேசு ஹாரி நியா திஸ்ரீ சியாரா ரேடியோ ஆகாஷவாணி சிவகை அச்சாராயன் பர்த்தமா கினி குத்திலா வார்த்தா வரித்தா வரித்தா உத்தமா பிரதமர் நரேந்திர மோடி தான் பிரசிடென்ட் பிரான்சிஸ் இமானுவல் மேக்ரோன் மங்காடாக்கான் பம்பிச்சாரான் திங்காத் டெலிகாசி தி விலா கெரிலோஸ் யாங்பர் சஜாரா தி நீஸ் ஃபோக்கஸ் பாடப்பர் லுவாசான் கமித்ரான சி துர்கிஸ் குளோபல் ஹசூஸ் அந்தாரா கதுவா நகாரா தீபர் பகை செக்டர் உத்தமா கதுவா பொம்பெம்பே ரஸ்மிகான் அச்சாரா பாரத் இனோவேட்ஸ் தி பலையிஸ் திஸ் எக்ஸ்போசிஷன்ஸ் இக்கோனாமி அந்தரிக்ஷா இந்தியா தீ ப்ரொஜெக்ட் சிகான் தும்புதாரி சம்பிலான் மில்லியன் டாலர் மஞ்சாதி எம்பாத் புலு லீமா மில்லியன் டாலர் தலாம் டெக்கேட் மந்தாதாங் சுலுரு எம்பாத் பிலாஸ் அவல் கபால் அசல் இந்தியா படாசில் தி சுலமாத் கான் தாரி சபுவா கபால் தி லபாஸ் பந்தை உமான் சித்லா மங்களாமி கருசான் மசீன் தன் தலாம் டூர்னமெண்ட் பியலா துனியா தே துவா புலு அனிதா ஈச்சே இந்தியா மங்காவாலி கீப் ரிஹானா டெங்கன் மங்காலாக்கான் பாகிஸ்தான் டெங்கன் சலிசி என்னம் புலு எம்பாத் ரன் தாலாம் பர்தாண்டிங்கன் குரூப் ஏ தி எக்ஸ் எட்ஸ்பெக்ஸ்டோன் பர்மிங்ஹம் பிரதான் மந்திரி நரேந்திர மோடி மங்காக்கிடி குஞ்சுங்கான்யா கர்னீஸ் ஃப்ரான்சிஸ் கமாண்டன் சத்லா மலாக்குக்கான் டிஸ்கசி மண்டலாம் டெங்கன் பிரசிடென்ட் ஃப்ரான்சிஸ் இமானுவல் மேக்ரோன் தன்பர் பார்ட்டிசிபாசி தாலாம் சுரங் கையான் கக்யாதான் யாங் பர் துஜுவான் மம்பர் பெராத் க மித்ரான் ஸ்ரீதுர்கிஸ் குளோபல் ஹசூஸ் இந்தியா பிரான்சிஸ் குஞ்சுகான் இனி மங்கா செல்கான் ச ஜும்லா ஜப்பாயான் பந்திங் தி விதாங் டெக்னோலோகி இனோவாசி தன் கர்ஜ சமா எக்கோனோமி ஹாசில் யாங் பாலிங் சிக்னிஃபிகண்ட் அடாலா டியோடோப்சீனியா பேட்டா ஜாலான் இனோவாசி இந்தியா பிரான்சிஸ் துவரிபு திக புலு யாங் மன்னியர்தியா கான் கிராங்கா கர்ஜ பாகி கொலாபுராசி தலாம் கஜ டாசான் புவாதான் ஆயி பருசஹான் ரெண்டிசான் ஸ்தாத்துர்ப் பனலித்தியான் பனர்பாங்கான் கத்ரம் பிலான் இக்கோ சிஸ்டம் இனோவாசி பிரதான் மந்திரி மோடி தன் பிரசிடென்ட் மேக்ரோன் ஜுகா மரஸ்மிகான் அச்சாரா பாரத் இனோவேட்ஸ் யங் மம்பர் திமுகான் லபி தரிசர் ரத்து துவபுலு பருசஹான் ரெண்டிசான் இந்தியா இன்ஸ்டிடியூஷி அகாடமிக் தர் திமுகா இனோ இன்வெஸ்டர் தன் பாரா பமிம்பிம் டெக்னோலோகி கதுவா நகாரா மங் உமும்கான் பண் மந்துகான் கொலம்பாக் கர்ஜா பர்சாமா இந்தியா பிரான்சிஸ் மங்கனாய் தாத்தா கலோலா ஆய் மலுன்சூர்கான் டியோலோக் கியமனன் எக்கனாமி யங் பர் ஃபோக்கஸ் பாரா டெக்னாலஜி கிரிட்டிஸ் தான் ராந்தாய் பசோக் யங் தாங்கு சர்தா மன்யம் பாக்தி பந்தம்புகான் மெக்கனிஸ்ம தாஹுனான் திங்கா திங்கி உந்தோக் மஞ்சப்பாய் டார்கெட் பன் பங்காடாங்கான் நிலை பர்டகாங்காங் விலேற்றல் தாலாம் லீமா தாஹூன் கதபான் ஹாசல் பந்திங் லைன்ய அடாலா பண்டிரியான் புசாத் கல் உங்குலான் நேஷனல் உந்துக் பங்கும்பாங்கான் கதரம்பிலான் தி விதாங் அருணோ திகா தான் செக்டர் தர்காய் தி என்எஸ்டேஇ கான்பூர் யங் பர்து ஜுவான் மம்பர்குவாத் க சியாபான் தெனாரா கர்ஜா தி செக்டர் பனர்பாங்கான் தி கதிராங் திர்காந்தரான் சிலை இனோவாசி தான் டெக்னோலோகி கதோ பமிம்பிமனின்ஜாவு கர்ஜ சமாதி விடாங் பர்தஹானான் அந்தரிக்ஷா எனர்கி நியூக்ளியர் சிப்பில் கொனெக்டிவிதாஸ் தான் உடுசான் குளோபல் சர்தா மனேகாஸ்கான் கம்பாலி கொமிட்மெண்ட் பர்சாமா தர்ஹாடாப் க மித்ரான் யாங் பர் ஒரியன்தாசி பாரா மாசதுபான் குஞ்சுகான் இனி மங் மங்காரிஸ் பாவாஹி சுமாக்கின் எராத்னியா கொன்வெர் ஏசி எஸ்டுர்கிஸ் அந்தாரா இந்தியா தான் பிரான்சிஸ் சர்தா விசி பர்சாமா மரேகா உந்துக்பர் தும்புஹான் யாங் டிடோடோங் ஒலே இனோவாசி தான் செலிபிரிதாஸ் குளோபல் மந்திரி சயின்ஸ் தான் டெக்னோலோகி இந்தியா டாக்டர் ஜிதேந்திர சிங் மனதகான் பாபா இக்கோனோமி அந்தரிக்ஷா இந்தியா தீபர்கிராகான் அக்கான் தும்பு தாரி கிசாரான் சாத் இனி சபசார் லபான் ஹிங்கா சம்மேளான் மில்லியர் டாலர் மஞ்சாதி ஹம்பிர் எம்பத் புலு ஹிங்கா எம்பத் புலு லீமா மில்லியர் டாலர் தலாம் சாத்து டெக்கேட் மந்தாதாங் தலாம் கான்ஃபரன்சி பர்ஸ் தி நியூ டெல்லி
Mantri tersebut mengatakan bahwa pertumbuhan ini didorong oleh reformasi kebijakan, meningkatnya partisipasi sektor swasta, dan ekosistem inovasi yang berkembang pesat. Mantri tersebut menyebutkan bahwa semakin pentingnya peran sains, teknologi dalam diskursus publik mencerminkan visi Perdana Menteri Narendra Modi yang secara konsisten menginteraksikan inisiatif berbasis sains ke dalam arus utama pembangunan nasional. Program-program seperti Swachh Bharat, Digital India, Digital Health, Deep Ocean Mission, dan Ganangayan Tela menempatkan sains dan inovasi sebagai pusat dari perjalanan pembangunan India. Misi-misi seperti Chandrayaan ketiga telah mengubah sains antariksa menjadi topik yang menarik minat lusa masyarakat serta menciptakan kesadaran dan keterlibatan yang belum pernah terjadi sebelumnya di kalangan warga di seluruh negeri. Meningkatnya kemampuan India di sektor-sektor mutakhir seperti antariksa, energi atom, dan teknologi canggih telah memperkuat posisi negara tersebut di kancah global. Kepercayaan diri yang muncul dari berbagai pencapaian ini telah meningkatkan kredibilitas teknologi dalam negeri sekaligus memperkukuh posisi India sebagai mitra teknologi yang terpercaya. Kedutaan Besar India di Oman menyatakan bahwa seluruh 14 awak kapal asal India, kapal layar bermesin berbendara India, Virat 1, telah berhasil diselamatkan. Kapal tersebut mengalami kerusakan miris di lepas pantai Oman. Pihak kedutaan menyatakan bahwa para awak kapal dalam keadaan selamat dan sehat serta saat ini berada di atas kapal lain MFA Jabal Ali ke 9. Kedutaan menambahkan bahwa para awak kapal tersebut sedang dalam perjalanan menuju Mumbai. KTT G7 ke-52 akan dimulai hari ini di Evian, Prancis. Acara yang berlangsung selama 3 hari ini dihadiri oleh anggota G7 Kanada, Prancis, Jerman, Italia, Jepang, Inggris, Amerika Serikat, dan Eropa. Selain para anggota Prancis juga mengundang India, Brasil, Mesir, Kenya, Korea Selatan, Qatar, Arab Saudi, Suriah, Ukraina, dan UEA sebagai negara mitra outreach, mitra perluasan. Ini akan menjadi kali ke-13 India berpartisipasi dalam KTT G7 sebagai negara mitra. Perdana Menteri Narendra Modi akan berpartisipasi dalam sesi outreach besok. Partisipasi PM Modi dalam G7 menegaskan peran penting India dalam geopolitik global. India memiliki arti penting bagi G7 sebagai kekuatan ekonomi utama, jembatan diplomatik menuju negara-negara berkembangan, dan pilar strategis di kawasan Indo-Pasifik. Pada saat yang mana berpartisipasi dalam KTT G7 memungkinkan India untuk memperjuangkan kepentingan negara-negara selatan Global South, mendapatkan akses ke teknologi canggih, serta memperkuat kemitraan strategis. KTT ini berlangsung di tengah situasi dunia yang sedang menghadapi ketegangan geopolitik, ketidakpastian ekonomi, dan perkembangan pesat teknologi baru. Sering ini utama dalam Presiden G7 negara tuan rumah berdasarkan kerangan resmi KTT, para pemimpin akan membahas tatanan geopolitik, perdamaian dan keamanan internasional, pertumbuhan ekonomi yang seimbang, serta krisis global utama dalam sesi tertutup yang dimulai hari ini. Perdana Menteri Narendra Modi akan berpartisipasi dalam sesi outreach besok. Partisipasi India dalam KTT

பண்ணுறா தெரியாத மணிக்கு மாதிரி லாகு லாகு தாடி தமிக்கியான் தெம் டிங்கான் தெமிக்கியான் சொல்ல சாயில அச்சார காமி ஒன்றுக்கு பாகி ஹாரி நீ அச்சார காமி ஒன்றுக்கு பேசுக் அடாலா சபகாய் பரி குத் சர்த்தலா வர்த்த பரித்தா லாகு சுமெந்தாலியா கொமெந்தா லாகு ராக்கியா ஸ்பாட்லைட் தான் சப்தி அங்க பியாசா காமி மங்க அக்கிரி தெங்கான் அச்சார பேசுக் ஹாரி நியா சொல்லற சொல்லற பண்ணிங்க சபலும் காமி மங் மங்குண்டுங் டீரி தரி உதாரா காமி மங்கு சப்பக்கான் தெரியுமா காசி பான்யாக் தன் சம்பை பர் ஜும்பா கம்பாலி.